0: பலே பலே நாதாடி ஓய் பங்காரு நா சாமி ஓய் நீ மகசிரி குணமுனாய் நீ அனநிதான நாய்
1: பட படே மகாடு ஓய் பங்காரு நா சாமி ஓய் நீ மகசிரி குலாமுனோய் நீ அனநி